0: தரின் தத்தம் தன்னைத்தாம் சனித பாதமாகரே ஜண்டுத்தாம் நெசரி
1: ஜண்டுத்தாம்
0: ஹரிமபாத்தாம் ஹரிமபாசா சத்தின் பின்னத்தும் பாமகாரி நெசரி கமகரி ஹரிமபாசா நிரமபாசா நிசரி.